0: திருகடை நதும் தாங்கடை திகதகதை திருகடை திருகடை திருகடை திருகடை திருகடை
1: திருகடை திருகடை திருகடை திருகடை திருகடை திருகடை திருகடை திருகடை திருகடை திருகடை திருகடை திருகடை திருகடை திருகடை திருகடை திருகடை திருகடை திருகடை திருகடை திருகடை திருகடை திருகடை திருகடை திருகடை திருகடை திருகடை திருகடை திருகடை திருகடை திருகடை திருகடை திருகடை திருகடை திருகடை திருகடை திருகடை திருகடை திருகடை திருகடை திருகடை திருகடை திருகடை திருகடை திருகடை திருகடை திருகடை திருகடை திருகடை திருகடை திருகடை திருகடை திருகடை திருகடை திருகடை திருகடை திருகடை திருகடை திருகடை திருகடை திருகடை திருகடை திருகடை திருகடை திருகடை திருகடை திருகடை திருகடை திருகடை திருகடை திருகடை திருகடை திருகடை திருகடை திருகடை திருகடை திருக